கூட் பேசுனகார், கூட் சோயனா, கூட் ரூபா, கூட் பெண்ணனகார், கூட் காயா, கூட் கப்படு, கூட் ரூபா பார், கூட் மியா, கூட் பிபி கப்ப ஹோயே கார், கூட் கூட நேஹோ லகா விஸ்ரியா கர்த்தார், கிஸ் நாள் கிச்சே தோஸ்தி சப் ஜக் சலனஹார், குடு மிட்டா குடு மாக்கியோ குடு பேப்பூர், நான் கோ காணே பேனதி, துத்பாஜ் குடு குடு.